அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தானா, சின்ன இடையினிலே மனசை சொருகிக்கிட்டானா. அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தானா, சின்ன இடையினிலே மனசை சொருகிக்கிட்டானா. முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தானா, முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தானா. அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சானா, அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சானா. மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, திருச்சி மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா. சின்ன பையனின் சிந்தைக்கு வர

0: வாலிபன் மனசில கதல் விதைக்கிற பருவம் நீ வழிய வந்து விட்டா ஏன் உயிரையன் தருவேன் மஞ்சக்கரங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுத்தி பக்கத்தில் வந்தாளா சின்ன பையனின் சிந்தகவரே அருகில் வந்தாளா சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுத்தி பக்கத்தில் வந்தாளா சின்ன பையனின் சிந்தகவரே.
1: Itu tadi lagu rakyat dari negara bagian Tamil Nadu di India Selatan. Harap Anda telah nikmati lagu itu. Berikutnya kami sajikan wawancara dan diskusi dalam acara Spotlight yang berikut ini.
2: Spotlight.